அடை நன்னை மீறாமலே விதையும் முளைக்குமா, தடிபடாத நூலு என்ன ஆடையாகுமா? எங்கள் தாய்நாட்டையே பஞ்ச